தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும்